ஜாகல் மஞ்ஞானினால் வாந்தி இல்லை நான் சொந்தகர் துக்கி சிமண்டி அந்த கல்வி சொன்னால்